நம்ம தயாரா எங்களோட புதைய சவி சுவர புதைய ஜோக்ஜா சுதர்ஷ் நம்ம தேவந்திரே சகேப்பர் தின்தன் மனைக்கோ kita akan membahas mengenai kesang lagu-lagu yang ingin kami peringatkan kagem panjenengan.